0: i dore ni mamie i riteligie kaashtak u mihi katate ama dahar ed helini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana had mandala kan kalu ras gangule ஓ ஏ வினக்கப்னவ ஒப்ப திமுத்து ரேடியோவ
1: திமுத்து ரேடியோ ஆல ஒப்பட மேலகத்த தேவமாதா பிரார்த்தனாவ சமக எக்வியகக்கி.